சரி, இதுக்கு எந்த பாட்டு சரியா வரும்? முத்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல் வேனை. ஐயோ, பிரிச்சு பிரிச்சு வருதே வார்த்தையெல்லாம். இது சரியா இருக்கும். புத்